0: environment ல பேசி போக பட்டா ஜோ கேம்பி.
1: Radio PF International, l'Afrique qui gagne parle.